0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாட. He is the only one, the mega one.
1: My Radio 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்ட்டு வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்ட்டு